நேத்திலரு என்கொரு தியாரா ஹாத் குர் அமிர்தனா பியாலைய ஜன்மரண கா பாத் குர் பரமேஸ்வர சேவைய பய பஞ்சன துக்க லாத் சத்குர் கைர் கம்பீர் ஹை சுசாகர் அகண்ட ஜின்குர் சேவியா ஆப்பனா ஜம் தூத்ன லாகை டண்ட குர் நால் துல் நா லகை ஹோஜிட்டா பிரம்மண்ட நாமன் தான் சத்குர் தீயா சுக நானக் மன்மய மண்ட ஸ்ரீ ராக மகல்லா பஞ்சவா மிட்டா கர்க்கே காயா கௌடா உபத்யா சாத பாய் மீத சுரத் பியே

பரம புலாய் படிகே குணிங்கே கே கசியே கியா முண்டோ குத்தா ஜாயே சௌத்தே பஜ்மன சேஜக குர்முக பல்லை பாய் நிரகுண நாமன தானக ஹைஜே சோஜி ஹோயே குணவந்தி சாலாய சச்சே சச்சி சோய் உலியா சேஜ் மிலாயசி சப்த மிலாவா ஹோயே பின் சேஜே சப் அந்தக மாயா மோ குபார் சேஜே கி சோஜி பை சச்சே சப்த பார் ஆப்பே பக்ஸ் மலாயன் பூரே குர் கர்த்தார் சைஜே அதிஷ்ட பிஷானியே நிர்பௌ ஜோத் நிரங்கார் ஹவனா ஜியா கா எக் தாத்தா ஜோதி ஜோத் மிலாவண ஹார் பூரே சப்த சராயியே ஜிர்தா அந்த ந பாராவார் ஜானியா கா தன் நாமக சேஜ கரே வாபார் அனதன் லாஹார் நாம் லயன் அக்குட் பரே பண்டார் நானக தோட் ந ஆவை தீயே தே மனஹார் திரி ராக மஹல்லா தீஜா சத்குர் மிலே பேர் நா பவே ஜன்ம மரண துக் ஜாயே ஊரே சப்த சப் சோஜி ஹோய் ஹர் நாமே ரஹே சுமாய் மன் மேரே சத்குர் ஸ்யோ சித் லாயே நிர்மல் நாம் சத் நவ தனோ ஆப் வசே மன் ஆய் ஹர்ஹாவ் ஹர் ஜியு ராக்கோய் அப்னி சரணாயி க்யூ ராக்கே த்யூ ரஹணா குர் கே சப்த ஜீவித் மரே குர்முக பவ்ஜல் தரணா வடே பாக நாவ் பாயியே குர்மத சப்த சுஹாயி ஆப்பே மன் மசியா பிரவ் கர்த்தா தைஜே ரஹா சுமாயி ஏக் நா மன்முக சப்த நா பாவே பந்தன் பந்த பவாயா லக் சௌராசி பிற பிற ஆவே பிரதா ஜன்ம குவாயா பக்தா மன் ஆனந்த ஹை சச்சே சப்த ரங்க ராத்தே அனதின குண காவே சத் நிர்மல சைஜே நாம் சுமாத்தே குருமுக அமிர்த பாணி போல தப ஆத்ம ராம் பிஷாணி ஏகோ சேமன் ஏக் அராத ஹை குருமுக அகத் கஹாணி சச்சா சாஹிப் சேவியே குருமுக வஸ்தே மன ஆயே ததா ரங்க ராத்தே சச் சியோ